0: அக்டோகன் கேஷ் பேக் ஓவரில்
1: ஜிம்னி ஹப் காம்போ கேப்பம் மிக்சர் கிரைண்டர்
0: இலக்ட்ரிக் கெட்டில் சமாரம்
1: அப்பச்சட்டி வாங்காம் 299 ரூபாய்க்கு மை ஜி லாபமடா. இப்போ எல்லா மை ஜி ஃபியூச்சர் ஷோரூமுகளிலும்
0: டம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
2: ஒரு முகம் பல முகம். ഈ ചിത്രത്തിൽ യേശുദാസും സുജാതയും പാടിയ ഗാനം പൂവച്ചൽ ഖാദറിന്റെ വരികൾ എ ടി ഉമ്മറിന്റെ ഈണം.